0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி என் வாழ்த்துகள். இன்று 5 செய்யுளுள் 3 கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வழங்காத்துறை இழிந்து நீர்போக்கும், ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும், உழந்து விருந்தனாய் வேற்றோர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. இன்று நாம் பார்க்கின்ற கருத்து உழந்து விருந்தினனாய் வேற்றூர் புகழ். அதாவது துன்பமுற்ற நிலையில் வேறு ஊருக்கு சென்று அங்கே விருந்தினனாய் இருக்க முயல்தல். ஒருவர் நன்றான ஒரு வசதியோடு வாய்ப்போடு திகழ்கிறார் என்றால் அவர் இன்னொரு ஊருக்கு விருந்தினனாய் சென்றால் அங்கு மதிப்பு. ஆனால் இங்கு கையில் எதுவும் இல்லை, வறுமையற்ற நிலை, பசியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் இன்னொரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தினனாய் இருப்பதற்கு முயல்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது அங்கு கேடு, அது அழிவு, அது நன்மைத்தனம் அல்ல என்பதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார் நல்லாதனார். இதை வலியுறுத்துகின்ற வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். தென்னீர் அடுவுருக்கை ஆயினும் தான் தந்த துண்ணலின் ஊங்கினியதில். அதாவது நாம குடிக்கிறது வெறும் அந்த நீத்தண்ணின்னு சொல்கிறாங்க பாருங்க, சோற்று வடிகஞ்சி, வெறும் தண்ணி, அப்படி இதுதான் அந்த தண்ணீர் தான் என்றாலும் அது நம் உழைப்பால் வருகிறது என்றால் அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய விருந்து, ஆனால் அது ஏதோ விருந்தினனாக அங்கு சென்று அதிலும் கையில் எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு போனோம் என்றால் அது மதிப்பு குறைவு, அங்கு அப்படி போகக்கூடாது. ஆக நீ உழைத்து வாழ், அதில் எளிய உணவாக இருந்தாலும் அது போதுமானது, அது சிறப்பானது, மேன்மையானது, அத்தகைய தன்மையில் உயர்ந்து நிற்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் செல்கிறோம், அங்கு வழிப்போக்கனாக செல்கிறோம், அது எந்த ஊரென்றே தெரியாது, அங்கு இருட்டிவிட்டது, நகர முடியாது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நாள் ஓர் விருந்தினராக இருப்பது என்பது ஒன்றும் குறைவில்லை. அது தமிழ் பண்பாடும் கூட, ஏனென்றால் திண்ணை பண்பாடு என்று நமக்கு உண்டு. அந்த காலத்தில் முன்னர் நம் தமிழ் வீடுகளுக்கெல்லாம் முன்னர் அங்கே திண்ணைகள் இருக்கும். இன்றைக்கு திண்ணைகள் காணவில்லை, சுவர்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை என்று, உள்ளே ஒரு நாய் கிடக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்று அப்படி அல்ல. இங்கு எவரும் எவருக்கும் அங்கு விருந்தினராய் வரலாம். திண்ணையில் அவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்றால் இரவு நேரத்திலே அங்கு சாப்பிடுவதற்கு முன்னர் கை கதவை திறந்து பார்ப்பார்கள், யாரேனும் இருக்கிறார்களா. அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உணவும் கொடுத்து, படுப்பதற்கு பாயும் கொடுத்து, அதன் பிறகு ஐயா நன்றாக உறங்கி ஓய்விடுங்கள், காலையில் எழுந்து நீங்கள் காலை சாப்பிட்டுட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற பழக்கம் இருந்தால் தான் திண்ணை பண்பாடு. இன்றைக்கு அந்த பண்பாடும் இல்லை, திண்ணையும் இல்லை. ஆக இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த உலகமும் மாசடைந்து விட்டது. எவரை நம்புவது, எவரை நம்பாமல் இருப்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு சென்ற இடமெல்லாம் அங்கு எவரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி செல்கிறார். அதைத்தான் இந்த பாடலும் சொல்கிறது. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசு நடந்து சென்றார். அப்படி சென்று ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்வதற்கு வழி இல்லாதவர்கள், அவர்களையும் தூக்கி பிடிக்கின்ற, உயர்த்துகின்ற அந்த மேன்மைத்தன்மை, இது உருவாக வேண்டும். ஆக இங்கு ஏழைகளாக இருக்கிறவர்கள் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். இறைவனை மட்டுமே நம்புகிறவர்களாக, வேறு எந்த விதமான கள்ளம் கவனம் இல்லாதவர்களாக, பணம் இருந்தால் நான் இத்தகைய தீயதெல்லாம் செய்வேன் என்கிற சூழ்ச்சித்தன்மை இல்லாதவர்களாக, அவர் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஏழைகள் வாழ்வடைவதற்கு இங்கு வாய்ப்பு உள்ளவர்கள் திண்ணை பண்பாட்டின் அடித்தளத்திலே உதவ வேண்டும். அத்தகைய அந்த உதவி புரிகின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது இங்கு எவருமே எவருக்குமே விருந்தினராக இருக்க முடியும். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழலில் கையில் இங்கு வாய்ப்பு இல்லாத எவரும் வேற்றூரிலே ஒரு விருந்தினராக இருக்க முயல்வது என்பது அது கூடாது. ஆக இங்கு எல்லாரும் உழைக்கட்டும், அந்த உழைப்புக்கேற்ற நற்பயன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும், அதன் அடிப்படையில் நன்மைகள் உயரட்டும் என்று நாம் இங்கு உறுதியேற்றுக் கொள்வோம். அதை விடுத்து ஒருவேளை ஆழம் தெரியாத அல்லது இடமே தெரியாத தண்ணீரில் நீந்துவதற்கு முயல்வதோ, அதை போன்று இங்கு விருப்பம் இல்லாத ஒரு பொது மகளிர் அங்கு அந்த பாலியல் தொழில் நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதோ, கையில் எதுவுமே வாய்ப்பான தன்மை இல்லாமல் வேற்றூரில் விருந்தினராக இருப்பதோ, அது கேடு விளைவிக்கும், அது நன்மை தராது என்கின்ற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து கொண்டு திரிகடகத்தின் இந்த சுக்கு மிளகு திப்பிலியை நாம் சுவைத்து மீன் மக்களாக உயர்வோம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் கெஸ்ட். வாங்க, அந்த கெஸ்ட் ரூம் இருக்குது அப்படிமாங்க, அது ஆங்கிலம். ஆக தமிழ் என்னது? விருந்தினர். கெஸ்ட் ரூம் என்றால் விருந்தினர் அறை, அப்படி பயன்படுத்தலாமே. விருந்தினர் அறைகள் சிறப்பானதாகவே அமையட்டும். வாழ்த்துகள் கடவுளுக்கு திருவிழமானால். மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

இயேசு காவியம் 15. சீடர்கள் பன்னிருவர். சென்ற உரையில் யூதர்களின் கடுமையான சட்டதிட்டங்களை உடைத்து ஓய்வு நாளில் ஜபக்கூடத்திற்குள் காய்ந்து போன கைகளோடு நின்ற ஒரு நோயாளியை இயேசு கிறிஸ்து குணப்படுத்திய உன்னத புதுமையை குறித்து சிந்தித்தோம். சடங்குகளையும் விதிகளையும் விட மனித நேயமும் அவதிப்படும் ஓர் ஆன்மாவின் துயர் துடைப்பதுமே இறைவனுக்கு உகந்த முதன்மையான நல்வழி என்பதை பரிசேயர்களுக்கு இயேசு உணர்த்திய தெய்வீக நிகழ்வை எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாடெங்கும் பரவிய இயேசுவின் போதனைகளாலும் புதுமைகளாலும் கவரப்பட்டு திரண்டு வந்த சீடர்களுள் தன் நற்செய்தி பணியை உலகெங்கும் தூய்மையோடு கொண்டு செல்ல அப்போஸ்தலர்கள் எனப்படும் பன்னிரு திருத்தூதர்களை இயேசு கிறிஸ்து அதிகாரபூர்வமாக தேர்ந்தெடுத்து வழிநடத்திய விவிலிய மறைபொருள் குறித்து இன்று காண்போம். இவ்வாறு இயேசுபிரான் மக்களுள்ளே இணையற்ற பெருமைகளை செய்ததாலே சுவான விண்மீன் போல் அவர் பின்னாலே சீடர் பலர் வந்தார்கள். அவர்களுள்ளே செய்வண்ணம் தெரிந்தோரை 12 சீடர்களைத் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு மெய்வண்ணம் போதித்தார். அவர்கள் பெயரை அப்போஸ்தலர் என்று விளங்கச் செய்தார். இயேசு கிறிஸ்து தனது மீட்பு பணியை தொடரவும் விண்ணக நற்செய்தியை உலகம் முழுவதும் பறைசாற்றவும் தன் சீடர்களிலிருந்து 12 அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்த வரலாற்று சிறப்புமிக்க விவிலிய நிகழ்வை எளிய தமிழில் விவரிக்கிறது இப்பகுதி. இயேசுபிரான் யூதேயா மற்றும் கலிலேயா பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் சடங்குகளை தாண்டிய மனிதநேயத்தை நிலைநாட்டுதல் போன்ற இணையற்ற பல அற்புதங்களையும் பெருமைகளையும் செய்து வந்தார். அவரது இந்த தெய்வீக செயல்களாலும் அதிகாரமிக்க போதனைகளாலும் கவரப்பட்ட திரளான மக்கள் மாலை நேரத்து செவ்வானத்தில் கூட்டமாக தோன்றும் பிரகாசமான விண்மீன்களைப் போல நாளுக்கு நாள் அவர் பின்னால் திரண்டு வரத் தொடங்கினர். தமக்கு பின்னே வந்த அந்த பெருங்கூட்ட சீடர்களுள் இறைவனின் திருவுளத்தையும் நற்செய்தி பணியின் உன்னத பொறுப்பையும் முழுமையாக உணர்ந்து செயல்படும் தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை இயேசு கிறிஸ்து உற்று நோக்கினார். அவ்வாறு தம்மை பின்தொடர்ந்த சீடர்களுள் நற்செய்தி அறிவிக்கும் பணிகளை செவ்வனே செய்யும் வண்ணம் சிறந்த ஆற்றலும் விசுவாசமும் கொண்டவர்களாகத் தெரிந்த 12 நபர்களை இயேசு கிறிஸ்து தனியாக தேர்ந்தெடுத்தார். உலக கல்வியிலோ அல்லது சமூக அந்தஸ்திலோ உயர்ந்தவர்களாக இல்லாத போதிலும் அர்ப்பணிப்பு உணர்வும் எளிய உள்ளமும் கொண்ட அந்த 12 தன் திருச்சபையின் தூண்களாக மாற்ற இயேசு திருவுளம் கொண்டார். அவ்வாறு பிரித்தெடுத்த 12 சீடர்களுக்கும் உலக மக்கள் அனைவரும் உயிருள்ள கடவுளை அறிந்து கொள்ளும் பொருட்டு மெய்வண்ணம் எனப்படும் விண்ணகத்தின் உண்மையான சத்தியங்களையும் அன்பு நெறியையும் இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய அதிகாரத்தோடு போதித்து வளர்த்தார். அவர்கள் வெறும் சாதாரண சீடர்களாக மட்டும் இருந்து விடாமல் தம்மால் உலகிற்கு அனுப்பப்படும் தூதுவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று உன்னத பெயரை சூட்டி உலகிற்கு விளங்கச் செய்தார். இந்த தேர்வோடு அப்போஸ்தலர்கள் பெற்ற தெய்வீக பயிற்சி, இயேசுவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்பு நிகழ்வுகளுக்கு பிறகு உலகெங்கும் கிறிஸ்துவின் திருச்சபையை நிலைநிறுத்துவதற்கும் பல கோடி மக்களின் வாழ்வில் விசுவாச ஒளி பாய்ச்சுவதற்கும் உன்னத அடித்தளமாக மாறியது. இவ்வாறு 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் உலக மக்கள் அனைவரும் விண்ணக வாழ்வின் உண்மைகளை கண்டுணரும் பொருட்டு தனது போதக பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் காஸ்தல் கந்தல்போர் நகருக்கு திரும்பி சென்று அங்குள்ள புனித தோமியார் வில்லனோவா பங்கில் தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி நிறைவேற்றி கடந்த ஆண்டை போலவே அங்கு மூவேளை ஜபத்தை வழிநடத்த உள்ளார். திருத்தந்தை அவர்கள் ஆகஸ்ட் 12 நாள் மாலை காஸ்தல் கந்தல்போவில் உள்ள திருத்தந்தையர் கோட்டை இல்லத்திற்கு திரும்பி ஆகஸ்ட் 18 நாள் செவ்வாய்க்கிழமை வரை அங்கு தங்கியிருப்பார். ஆகஸ்ட் 15 நாள் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு காஸ்தல் கந்தல்போவில் உள்ள புனித தோமியார் வில்லனோவா திருத்தந்தையர் பங்கில் திருப்பலி நிறைவேற்றுவார். கடந்த ஆண்டை போலவே திருப்பலி நிறைவடைந்த பின்னர் அங்கேயே மூவேளை ஜபத்தை வழிநடத்துவார்.
2: ஆகஸ்ட் 11 முதல் 16 நாள் வரை செக் குடியரசின் ஓஸ்ட்ராவாவில் நடைபெறும் தேசிய இளைஞர் சந்திப்பில் பங்கேற்கும் இளைஞர்கள் உலகை வென்ற ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையுடன் நோக்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு செக் ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் யோசப் நூசிக் அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவின் வாழும் பிரசன்னத்தையும் அவரது வாழ்க்கையின் ஒளியையும் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இதன் மூலம் உங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் வாழ்க்கை பணி மற்றும் கல்வி சார்ந்த பல்வேறு சூழல்களிலும் அவரது அன்புக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 11 நாள் தொடங்கிய இந்த தேசிய இளைஞர் சந்திப்பு ஆகஸ்ட் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதில் 14 முதல் 26 வயதிற்குட்பட்ட 3000 மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். மீட்பரான கிறிஸ்து தமது சீடர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழிகாட்டி அவர்களின் இதயங்களில் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் அமைதி அளித்து வருகிறார் என்று திருத்தந்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக இச்சந்திப்பு புதியதும் உண்மையானதுமான நட்புகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை தனது திருத்தூது ஆசிரியர் வழங்கி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
1: திங்கட்கிழமை கொலம்பியாவில் ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் 1,00,000 யூரோ அவசர நிதி உதவியை அனுப்பியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 200 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததோடு பெருமளவில் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிதி உதவி பிறரன்பு பணிக்கான திருப்பிட துறையின் வழியாக நிவாரண உதவிகளை சேகரித்து விநியோகிக்கும் திரு அவையின் தேசிய ஒருங்கிணைப்பு மையமான கொலம்பியா காரிதாஸ் அமைப்பிற்கு அனுப்பப்பட்டது. இந்த நிதி நிலநடுக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு உதவுவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்தப்படும். ஆகஸ்ட் 12 நாள் இடம்பெற்ற புதன் பொதுமறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை அவர்கள் கொலம்பிய மக்களுடன் தனது ஒருமைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தினார். உயிரிழந்தவர்கள், அவர்களது குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் அவர் இறைவேண்டல் செய்தார். திருத்தந்தையின் இந்த உதவி திருப்பீட துறையும் திருத்தூதரக அலுவலகமும் கொலம்பியா ஆயர் பேரவையும் நடத்திய ஆலோசனைகளைத் தொடர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. திருப்பீட துறையின் தலைவரான பேராயர் லூயிஸ் மரின் தே சான் மார்டின் அவர்களும் கொலம்பியா ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் பிரான்சிஸ்கோ ஹாவியர் முனேரா குரேயா அவர்களும் திரு அவையின் நிவாரணப் பணிகளைத் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களின் அவசர தேவைகளை மேலும் மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலைமையை பொறுத்து கூடுதல் உதவிகளும் வழங்கப்படும். துன்புறும் மக்களுக்கு சகோதரத்துவம், ஒருமைப்பாடு மற்றும் பயனுள்ள உதவியின் வழியாக திரு அவை தொடர்ந்து துணை நிற்கும் என்று திருப்பீடத்துறை தெரிவித்துள்ளது.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 22 நாள் சான் மரினோ குடியரசு மற்றும் ரிமினிக்கு மேய்ப்பு பயணி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இப்பயணத்தில் அரசு அதிகாரிகளை சந்தித்தல், இறைவேண்டல், நலிவுற்ற மக்களை சந்தித்தல் மற்றும் திருப்பலி நிறைவேற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. சான் மரினோவில் திருத்தந்தை அரசு செயலர்களையும் ஆட்சித்தலைவர்களையும் பெரிய மற்றும் பொதுமன்ற உறுப்பினர்களையும் சந்திப்பார். அரசு அரண்மனையின் மைய பால்கனியில் இருந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து திருத்தூதரின் ஆசிரையும் வழங்குவார். பின்னர் சான் மரினோ பேராலயத்தில் நற்கருணை ஆராதனையில் பங்கேற்று புனித மரினோவின் திருப்பண்டங்களை அருள் பணியாளர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் மறைமாவட்ட பிரதிநிதிகளுடன் இணைந்து வணங்குவார். மேலும் 2 உலகப் போரின் போது துன்புறுத்தப்பட்ட துறவியருக்கும் இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கும் அடைக்கலம் வழங்கிய பெனாபிலியில் உள்ள அகுஸ்தீனிய அருட்சகோதரிகளின் மடத்திற்கு திருத்தந்தை தனிப்பட்ட முறையில் சென்று சந்திப்பார். ரெமினியில் புனித அகுஸ்தீன் மற்றும் லியோன் ஹார்மேல் குறித்த கண்காட்சிகளை பார்வையிட்டு மக்களிடையே நட்புறவுக்கான சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்போரையும் சந்திப்பார். பின்னர் ரிமினி பேராலயத்தில் நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் காரிதாஸ் அமைப்பின் உதவியை பெறும் வறுமையில் வாழும் மக்களை சந்திப்பார். மாலை மணி 6:30 துறைமுக சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதுடன் திருத்தந்தையின் பயணம் நிறைவடையும். 9 மணிக்கு அவர் வத்திக்கானுக்கு திரும்புவார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை திரிகடுகம், கிறிஸ்தவ இலக்கியங்கள் மற்றும் செய்திகள். திரிகடுகம்.
2: தமிழினிய நெஞ்சங்களே, வணக்கம். திரிகடுகத்தில் இணைந்து பயணித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியின் வாழ்த்துகள். இன்று 5 செய்யுளுள் 3 கருத்தினை பார்க்கவிருக்கின்றோம். வழங்காத்துறை இழிந்து நீர்போக்கும், ஒப்ப விழைவு இலா பெண்டிர்தோள் சேர்வும், உழந்து விருந்தனாய் வேற்றோர் புகழும், இம்மூன்றும் அருந்துயரம் காட்டும் நெறி. இன்று நாம் பார்க்கின்ற கருத்து உழந்து விருந்தனாய் வேற்றூர் புகழ். அதாவது துன்பமுற்ற நிலையில் வேறு ஊருக்கு சென்று அங்கே விருந்தனாய் இருக்க முயல்தல். ஒருவர் நன்றான ஒரு வசதியோடு வாய்ப்போடு திகழ்கிறார் என்றால் அவர் இன்னொரு ஊருக்கு விருந்தனாய் சென்றால் அங்கு மதிப்பு. ஆனால் இங்கு கையில் எதுவும் இல்லை, வறுமையற்ற நிலை, பசியாக இருக்கக்கூடிய நிலை. இந்த நிலையில் இன்னொரு ஊருக்கு சென்று அங்கு விருந்தனாய் இருப்பதற்கு முயல்கின்ற அந்த தன்மை இருக்கிறதே, அது அங்கு கேடு, அது அழிவு, அது நன்மைத்தனம் அல்ல என்பதைத்தான் இங்கு பதிவு செய்கிறார் நல்லாதனார். இதை வலியுறுத்துகின்ற வகையில் வள்ளுவர் ஒரு குறளினை இவ்வாறு பதிவு செய்கிறார். தென்னீர் அடுவுருக்கை ஆயினும் தான் தந்த துண்ணலின் ஊங்கினியதில். அதாவது நாம் குடிக்கிறது வெறும் அந்த நீத்தண்ணின்னு சொல்கிறாங்க பாருங்க, சோற்று வடிகஞ்சி, வெறும் தண்ணி, அப்படி இதுதான் அந்த தண்ணீர் தான் என்றாலும் அது நம் உழைப்பால் வருகிறது என்றால் அது மகிழ்ச்சி. ஆனால் ஒரு பெரிய விருந்து, ஆனால் அது ஏதோ விருந்தினனாக அங்கு சென்று அதிலும் கையில் எதுவுமே இல்லாத நிலையில் அங்கு போனோம் என்றால் அது மதிப்பு குறைவு, அங்கு அப்படி போகக்கூடாது. ஆக நீ உழைத்து வாழ், அதில் எளிய உணவாக இருந்தாலும் அது போதுமானது, அது சிறப்பானது, மேன்மையானது, அத்தகைய தன்மையில் உயர்ந்து நிற்க வேண்டும். என்றோ ஒரு நாள் நாம் செல்கிறோம், அங்கு வழிபோக்கனாக செல்கிறோம், அது எந்த ஊரென்றே தெரியாது, அங்கு இருட்டிவிட்டது, நகர முடியாது. அந்த நேரத்தில் அங்கே ஒரு நாள் ஓர் விருந்தினராக இருப்பது என்பது ஒன்றும் குறைவில்லை. அது தமிழ் பண்பாடும் கூட. ஏனென்றால் திண்ணை பண்பாடு என்று நமக்கு உண்டு. அந்த காலத்தில் முன்னர் நம் தமிழ் வீடுகளுக்கெல்லாம் முன்னர் அங்கே திண்ணைகள் இருக்கும். இன்றைக்கு திண்ணைகள் காணவில்லை, சுவர்கள் இருக்கின்றன. அங்கே ஒரு அறிவிப்பு பலகை இருக்கும், நாய்கள் ஜாக்கிரதை என்று, உள்ளே ஒரு நாய் கிடக்கும், அவ்வளவுதான். ஆனால் அன்று அப்படி அல்ல. இங்கு எவரும் எவருக்கும் அங்கு விருந்தினராய் வரலாம். திண்ணையில் அவர் ஒருத்தர் இருந்திருக்கிறார் என்றால் இரவு நேரத்திலே அங்கு சாப்பிடுவதற்கு முன்னர் கை கதவை திறந்து பார்ப்பார்கள், யாரேனும் இருக்கிறார்களா. அப்படி இருந்தார்கள் என்றால் அவர்களுக்கு உணவும் கொடுத்து, படுப்பதற்கு பாயும் கொடுத்து, அதன் பிறகு ஐயா நன்றாக உறங்கி ஓய்விடுங்கள், காலையில் எழுந்து நீங்கள் காலை சாப்பிட்டுட்டு செல்லுங்கள் என்று சொல்கின்ற பழக்கம் இருந்தால் தான் திண்ணை பண்பாடு. இன்றைக்கு அந்த பண்பாடும் இல்லை, திண்ணையும் இல்லை. ஆக இது மாற்றி அமைக்கப்பட வேண்டும். எனவே இந்த உலகமும் மாசடைந்து விட்டது. எவரை நம்புவது, எவரை நம்பாமல் இருப்பது தெரியவில்லை. ஆனால் இயேசு சென்ற இடமெல்லாம் அங்கு எவரெல்லாம் ஏழைகளாக இருக்கிறார்களோ அவர்களை தேடிச் செல்கிறார். அதைத்தான் இந்த பாடலும் சொல்கிறது. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசு நடந்து சென்றார். அப்படி சென்று ஒடுக்கப்பட்டவர்கள், ஏழைகள், யாரெல்லாம் இருக்கிறார்களோ, வாழ்வதற்கு வழி இல்லாதவர்கள், அவர்களையும் தூக்கி பிடிக்கின்ற, உயர்த்துகின்ற அந்த மேன்மைத்தன்மை, இது உருவாக வேண்டும். ஆக இங்கு ஏழைகளாக இருக்கிறவர்கள் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். இறைவனை மட்டுமே நம்புகிறவர்களாக, வேறு எந்த விதமான கள்ளம் கவனம் இல்லாதவர்களாக, பணம் இருந்தால் நான் இத்தகைய தீயதெல்லாம் செய்வேன் என்கிற சூழ்ச்சித்தன்மை இல்லாதவர்களாக, அவர் உண்மையான ஏழைகளாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த ஏழைகள் வாழ்வடைவதற்கு இங்கு வாய்ப்பு உள்ளவர்கள் திண்ணை பண்பாட்டின் அடித்தளத்திலே உதவ வேண்டும். அத்தகைய அந்த உதவி புரிகின்ற அந்த சூழல் வருகின்ற பொழுது இங்கு எவருமே எவருக்குமே விருந்தினராக இருக்க முடியும். ஆனால் இன்று இருக்கின்ற இந்த சூழலில் கையில் இங்கு வாய்ப்பு இல்லாத எவரும் வேற்றூரிலே ஒரு விருந்தினராக இருக்க முயல்வது என்பது அது கூடாது. ஆக இங்கு எல்லாரும் உழைக்கட்டும். அந்த உழைப்புக்கேற்ற நற்பயன் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். அதன் அடிப்படையில் நன்மைகள் உயரட்டும் என்று நாம் இங்கு உறுதியேற்றுக் கொள்வோம். அதை விடுத்து ஒருவேளை ஆழம் தெரியாத அல்லது இடமே தெரியாத தண்ணீரில் நீந்துவதற்கு முயல்வதோ, அதை போன்று இங்கு விருப்பம் இல்லாத ஒரு பொது மகளிர் அங்கு அந்த பாலியல் தொழில் நடக்கின்ற அந்த இடத்தில் ஒரு பெண்ணோடு உறவு கொள்வதோ, கையில் எதுவுமே வாய்ப்பான தன்மை இல்லாமல் வேற்றூரிலே விருந்தினராக இருப்பதோ, அது கேடு விளைவிக்கும், அது நன்மை தராது என்கின்ற அந்த செய்தியை உள்ளத்தில் பதித்து கொண்டு திரிகடகத்தின் இந்த சுக்கு மிளகு திப்பிலியை நாம் சுவைத்து மீன் மக்களாக உயர்வோம் என்று உறுதியேற்றுக் கொள்வோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு சொல் கெஸ்ட். வாங்க, அந்த கெஸ்ட் ரூம் இருக்குது அப்படிமாங்க, அது ஆங்கிலம். ஆக தமிழ் என்னது? விருந்தினர். கெஸ்ட் ரூம் என்றால் விருந்தினர் அறை, அப்படி பயன்படுத்தலாமே. விருந்தினர் அறைகள் சிறப்பானதாகவே அமையட்டும். வாழ்த்துகள் கடவுளுக்கு திருவிழமானால். மீண்டும் திரிகடகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.
1: கிறிஸ்தவ இலக்கியம்.

இயேசு காவியம் 15. சீடர்கள் பன்னிருவர். சென்ற உரையில் யூதர்களின் கடுமையான சட்டதிட்டங்களை உடைத்து ஓய்வு நாளில் ஜபக்கூடத்திற்குள் காய்ந்து போன கைகளோடு நின்ற ஒரு நோயாளியை இயேசு கிறிஸ்து குணப்படுத்திய உன்னத புதுமையை குறித்து சிந்தித்தோம். சடங்குகளையும் விதிகளையும் விட மனித நேயமும் அவதிப்படும் ஓர் ஆன்மாவின் துயர் துடைப்பதுமே இறைவனுக்கு உகந்த முதன்மையான நல்வழி என்பதை பரிசேயர்களுக்கு இயேசு உணர்த்திய தெய்வீக நிகழ்வை எண்ணி மகிழ்ந்தோம். அதன் தொடர்ச்சியாக நாடெங்கும் பரவிய இயேசுவின் போதனைகளாலும் புதுமைகளாலும் கவரப்பட்டு திரண்டு வந்த சீடர்களுள் தன் நற்செய்தி பணியை உலகெங்கும் தூய்மையோடு கொண்டு செல்ல அப்போஸ்தலர்கள் எனப்படும் பன்னிரு திருத்தூதர்களை இயேசு கிறிஸ்து அதிகாரபூர்வமாக தேர்ந்தெடுத்து வழிநடத்திய விவிலிய மறைபொருள் குறித்து இன்று காண்போம். இவ்வாறு இயேசுபிரான் மக்களுள்ளே இணையற்ற பெருமைகளை செய்ததாலே சுவ்வான விண்மீன் போல் அவர் பின்னாலே சீடர் பலர் வந்தார்கள். அவர்களுள்ளே செய்வண்ணம் தெரிந்தோரை 12 சீடர்களைத் தேர்ந்தெடுத்தார். அவர்களுக்கு மெய்வண்ணம் போதித்தார். அவர்கள் பெயரை அப்போஸ்தலர் என்று விளங்கச் செய்தார். இயேசு கிறிஸ்து தனது மீட்பு பணியை தொடரவும் விண்ணக நற்செய்தியை உலகம் முழுவதும் பறைசாற்றவும் தன் சீடர்களிலிருந்து 12 அப்போஸ்தலர்களைத் தேர்ந்தெடுத்த வரலாற்று சிறப்புமிக்க விவிலிய நிகழ்வை எளிய தமிழில் விவரிக்கிறது இப்பகுதி. இயேசுபிரான் யூதேயா மற்றும் கலிலேயா பகுதிகளில் வாழும் ஏழை எளிய மக்கள் மத்தியிலே நோய்களை குணப்படுத்துதல் மற்றும் சடங்குகளை தாண்டிய மனிதநேயத்தை நிலைநாட்டுதல் போன்ற இணையற்ற பல அற்புதங்களையும் பெருமைகளையும் செய்து வந்தார். அவரது இந்த தெய்வீக செயல்களாலும் அதிகாரமிக்க போதனைகளாலும் கவரப்பட்ட திரளான மக்கள் மாலை நேரத்து செவ்வானத்தில் கூட்டமாக தோன்றும் பிரகாசமான விண்மீன்களைப் போல நாளுக்கு நாள் அவர் பின்னால் திரண்டு வரத் தொடங்கினர். தமக்கு பின்னே வந்த அந்த பெருங்கூட்ட சீடர்களுள் இறைவனின் திருவுளத்தையும் நற்செய்தி பணியின் உன்னத பொறுப்பையும் முழுமையாக உணர்ந்து செயல்படும் தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை இயேசு கிறிஸ்து உற்று நோக்கினார். அவ்வாறு தம்மை பின்தொடர்ந்த சீடர்களுள் நற்செய்தி அறிவிக்கும் பணிகளை செவ்வனே செய்யும் வண்ணம் சிறந்த ஆற்றலும் விசுவாசமும் கொண்டவர்களாகத் தெரிந்த 12 நபர்களை இயேசு கிறிஸ்து தனியாக தேர்ந்தெடுத்தார். உலக கல்வியிலோ அல்லது சமூக அந்தஸ்திலோ உயர்ந்தவர்களாக இல்லாத போதிலும் அர்ப்பணிப்பு உணர்வும் எளிய உள்ளமும் கொண்ட அந்த 12 தன் திருச்சபையின் தூண்களாக மாற்ற இயேசு திருவுளம் கொண்டார். அவ்வாறு பிரித்தெடுத்த 12 சீடர்களுக்கும் உலக மக்கள் அனைவரும் உயிருள்ள கடவுளை அறிந்து கொள்ளும் பொருட்டு மெய்வண்ணம் எனப்படும் விண்ணகத்தின் உண்மையான சத்தியங்களையும் அன்பு நெறியையும் இயேசு கிறிஸ்து தமக்கே உரிய அதிகாரத்தோடு போதித்து வளர்த்தார். அவர்கள் வெறும் சாதாரண சீடர்களாக மட்டும் இருந்து விடாமல் தம்மால் உலகிற்கு அனுப்பப்படும் தூதுவர்கள் என்பதை உணர்த்தும் வகையில் அவர்களுக்கு அப்போஸ்தலர்கள் என்று உன்னத பெயரை சூட்டி உலகிற்கு விளங்கச் செய்தார். இந்த தேர்வோடு அப்போஸ்தலர்கள் பெற்ற தெய்வீக பயிற்சி, இயேசுவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்ப்பு நிகழ்வுகளுக்கு பிறகு உலகெங்கும் கிறிஸ்துவின் திருச்சபையை நிலைநிறுத்துவதற்கும் பல கோடி மக்களின் வாழ்வில் விசுவாச ஒளி பாய்ச்சுவதற்கும் உன்னத அடித்தளமாக மாறியது. இவ்வாறு 12 அப்போஸ்தலர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு தெய்வீக ஞானத்தை போதித்த பின்னர் மீட்பராகிய இயேசுநாதர் உலக மக்கள் அனைவரும் விண்ணக வாழ்வின் உண்மைகளை கண்டுணரும் பொருட்டு தனது போதக பயணத்தை தொடர்ந்து முன்னெடுத்தார்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் காஸ்தல் கந்தல்போர் நகருக்கு திரும்பி சென்று அங்குள்ள புனித தோமியார் வில்லனோவா பங்கில் தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு திருப்பலி நிறைவேற்றி கடந்த ஆண்டை போலவே அங்கு மூவேளை ஜபத்தை வழிநடத்த உள்ளார். திருத்தந்தை அவர்கள் ஆகஸ்ட் 12 நாள் மாலை காஸ்தல் கந்தல்போவில் உள்ள திருத்தந்தையர் கோட்டை இல்லத்திற்கு திரும்பி ஆகஸ்ட் 18 நாள் செவ்வாய்க்கிழமை வரை அங்கு தங்கியிருப்பார். ஆகஸ்ட் 15 நாள் சனிக்கிழமை காலை 10 தூய கன்னி மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவை முன்னிட்டு காஸ்தல் கந்தல்போவில் உள்ள புனித தோமியார் வில்லனோவா திருத்தந்தையர் பங்கில் திருப்பலி நிறைவேற்றுவார். கடந்த ஆண்டை போலவே திருப்பலி நிறைவடைந்த பின்னர் அங்கேயே மூவேளை ஜபத்தை வழிநடத்துவார்.
2: ஆகஸ்ட் 11 முதல் 16 நாள் வரை செக் குடியரசின் ஓஸ்ட்ராவாவில் நடைபெறும் தேசிய இளைஞர் சந்திப்பில் பங்கேற்கும் இளைஞர்கள் உலகை வென்ற ஆண்டவர் இயேசுவை நம்பிக்கையுடன் நோக்குமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். திருப்பீட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் அவர்களால் கையொப்பமிடப்பட்டு செக் ஆயர் பேரவையின் தலைவர் பேராயர் யோசப் நூசிக் அவர்களுக்கு அனுப்பிய செய்தியில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் தனது அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கிறிஸ்துவின் வாழும் பிரசன்னத்தையும் அவரது வாழ்க்கையின் ஒளியையும் ஆர்வத்துடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை, இதன் மூலம் உங்கள் குடும்பங்களிலும் சமூகத்திலும் வாழ்க்கை பணி மற்றும் கல்வி சார்ந்த பல்வேறு சூழல்களிலும் அவரது அன்புக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று அறிவுறுத்தியுள்ளார். மேலும் ஆகஸ்ட் 11 நாள் தொடங்கிய இந்த தேசிய இளைஞர் சந்திப்பு ஆகஸ்ட் 16 நாள் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. இதில் 14 முதல் 26 வயதிற்குட்பட்ட 3000 மேற்பட்ட இளைஞர்கள் பங்கேற்கின்றனர். மீட்பரான கிறிஸ்து தமது சீடர்கள் அனைவருக்கும் தொடர்ந்து வழிகாட்டி அவர்களின் இதயங்களில் நம்பிக்கை, மகிழ்ச்சி மற்றும் அமைதி அளித்து வருகிறார் என்று திருத்தந்தை மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இறுதியாக இச்சந்திப்பு புதியதும் உண்மையானதுமான நட்புகளுக்கு வழிவகுக்க வேண்டும் என்று வாழ்த்தி இந்நிகழ்வில் பங்கேற்ற அனைவருக்காகவும் இறைவேண்டல் செய்த திருத்தந்தை தனது திருத்தூது ஆசிரியை வழங்கி தனது செய்தியை நிறைவு செய்தார்.
1: திங்கட்கிழமை கொலம்பியாவில் ஏற்பட்ட 7.4 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் 100,000 யூரோ அவசர நிதி உதவியை அனுப்பியுள்ளார். இந்த நிலநடுக்கத்தில் 200 மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்ததோடு பெருமளவில் பொருள் சேதமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிதி உதவி பிறரன்பு பணிக்கான திருப்பிட துறையின் வழியாக நிவாரண உதவிகளை சேகரித்து விநியோகிக்கும் திரு அவையின் தேசிய ஒருங்கிணைப்பு மையமான கொலம்பியா காரிதாஸ் அமைப்பிற்கு அனுப்பப்பட்டது. இந்த நிதி நிலநடுக்கத்தால் மிகவும் பாதிக்கப்பட்ட மறைமாவட்டங்களுக்கு உதவுவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களின் உடனடி தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் பயன்படுத்தப்படும். ஆகஸ்ட் 12 நாள் இடம்பெற்ற புதன் பொதுமறைக்கல்வி உரையின் போது திருத்தந்தை அவர்கள் கொலம்பிய மக்களுடன் தனது ஒருமைப்பாட்டை மீண்டும் வெளிப்படுத்தினார். உயிரிழந்தவர்கள், அவர்களது குடும்பத்தினர், காயமடைந்தவர்கள், மீட்பு பணியாளர்கள் மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ள அனைவருக்காகவும் அவர் இறைவேண்டல் செய்தார். திருத்தந்தையின் இந்த உதவி திருப்பீட துறையும் திருத்தூதரக அலுவலகமும் கொலம்பியா ஆயர் பேரவையும் நடத்திய ஆலோசனைகளைத் தொடர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. திருப்பீட துறையின் தலைவரான பேராயர் லூயிஸ் மரின் தே சான் மார்டின் அவர்களும் கொலம்பியா ஆயர் பேரவையின் தலைவரான கர்தினால் பிரான்சிஸ்கோ ஹாவியர் முனேரா குரேயா அவர்களும் திரு அவையின் நிவாரணப் பணிகளைத் தொடர்ந்து ஒருங்கிணைத்து வருகின்றனர். பாதிக்கப்பட்ட மக்களின் அவசர தேவைகளை மேலும் மதிப்பிடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. நிலைமையை பொறுத்து கூடுதல் உதவிகளும் வழங்கப்படும். துன்புறும் மக்களுக்கு சகோதரத்துவம், ஒருமைப்பாடு மற்றும் பயனுள்ள உதவியின் வழியாக திரு அவை தொடர்ந்து துணை நிற்கும் என்று திருப்பீடத்துறை தெரிவித்துள்ளது.
2: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 22 நாள் சான் மரினோ குடியரசு மற்றும் ரெமினிக்கு மேய்ப்பு பயணி பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று திருப்பீட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. இப்பயணத்தில் அரசு அதிகாரிகளை சந்தித்தல், இறைவேண்டல், நலிவுற்ற மக்களை சந்தித்தல் மற்றும் திருப்பலி நிறைவேற்றுதல் ஆகிய நிகழ்வுகள் இடம்பெறுகின்றன. சான் மரினோவில் திருத்தந்தை அரசு செயலர்களையும் ஆட்சித்தலைவர்களையும் பெரிய மற்றும் பொதுமன்ற உறுப்பினர்களையும் சந்திப்பார். அரசு அரண்மனையின் மைய பால்கனியில் இருந்து மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்து திருத்தூதரின் ஆசிரையும் வழங்குவார். பின்னர் சான் மரினோ பேராலயத்தில் நற்கருணை ஆராதனையில் பங்கேற்று புனித மரினோவின் திருப்பண்டங்களை அருள் பணியாளர்கள், அர்ப்பணிக்கப்பட்டோர் மற்றும் மறைமாவட்ட பிரதிநிதிகளுடன் இணைந்து வணங்குவார். மேலும் 2 உலகப் போரின் போது துன்புறுத்தப்பட்ட துறவியருக்கும் இடம்பெயர்ந்த குழந்தைகளுக்கும் அடைக்கலம் வழங்கிய பெனாபிலியில் உள்ள அகுஸ்தினிய அருட்சகோதரிகளின் மடத்திற்கு திருத்தந்தை தனிப்பட்ட முறையில் சென்று சந்திப்பார். ரெமினியில் புனித அகுஸ்தீன் மற்றும் லியோன் ஹார்மேல் குறித்த கண்காட்சிகளை பார்வையிட்டு மக்களிடையே நட்புறவுக்கான சந்திப்பு நிகழ்வில் பங்கேற்போரையும் சந்திப்பார். பின்னர் ரெமினி பேராலயத்தில் நோயாளிகள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் காரிதாஸ் அமைப்பின் உதவியை பெறும் வறுமையில் வாழும் மக்களை சந்திப்பார். மாலை மணி 6:30 துறைமுக சதுக்கத்தில் திருப்பலி நிறைவேற்றுவதுடன் திருத்தந்தையின் பயணம் நிறைவடையும். 9 அவர் வத்திக்கானுக்கு திரும்புவார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 14, புனித மேக்சிமிலியான் கோல்ஃபே. போலந்து நாட்டில் வாழ்ந்த ஜூலியன் மரியா கோல்ஃபே பெற்றோருக்கு கிபி 1894 ஜனவரி மாதம் 8 பிறந்தார் மேக்சிமிலியான் கோல்ஃபே. ரெய்மன் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் சிறுவயது முதல் கீழ்ப்படிதலோடும் இறைபக்தியோடும் வளர்ந்தார். தனி அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்த மேக்சிமிலியானுக்கு காட்சியளித்த புனித மரியன்னை வெண்மை மற்றும் சிவப்பு நிறத்திலான இரண்டு கிரீடங்களை காண்பித்து, வெண்மையான நிறம் தூய்மையான வாழ்வினையும் சிவப்பு நிறம் மறைசாட்சிக்குரிய வாழ்வினையும் குறிப்பதாக கூறி, எது உமக்கு வேண்டும் என்று கேட்க, மேக்சிமிலியான் இரண்டையும் எனக்கு தாருங்கள் என்று தாழ்ச்சியோடு கூறினார். தனது வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மேக்சிமிலியான் பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்து கிபி 1911 தனது முதல் வார்த்தை பாட்டினை கொடுத்தார். கிபி 1914 குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் ஏழை மக்களிடம் அன்போடு இருந்து அவர்கள் வாழ்வு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்தார். கிபி 1939 ஹிட்லரின் படை வீரர்களால் கைது செய்யப்பட்ட மேக்சிமிலியான் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்பட்டார். சிறையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி தன்னோடு சிறையில் இருந்தவர்களுக்காக ஜெபித்த அருட்தந்தை மேக்சிமிலியான் கிபி 1941 ஆகஸ்ட் 14 நாள் விச ஊசியின் மூலம் கொலை செய்யப்பட்டார். மரியனையிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் விசுவாசத்தோடு இருந்து மக்களின் பாவங்களுக்காக ஜெபித்து வாழ்ந்த அருட்தந்தை மேக்சிமிலியானை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் 1982 அக்டோபர் மாதம் 10 நாள் புனிதராக உயர்த்தி போதை மருந்துக்கு அடிமையானவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித மேக்சிமிலியான் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற்று நல்வாழ்வினை வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதயங்களுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் அரை சகோதரி பிரைடா. கடந்த பகுதியிலே மறைக்கல்வி வகுப்பிற்கு பெற்றோர்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நல்ல கருத்துக்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதை குறித்த கருத்துக்களை வழங்க அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியில இருக்கிறார். அருட்தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். ஃபாதர், கடந்த பகுதியில வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி மிக அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். இந்த பகுதியிலே நான் தெரிந்து கொள்ளவும் இன்னும் நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை பெறுவதற்காக கேள்வியாக நான் நினைப்பது, ஆசிரியர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த மறைக்கேள்விக்கென ஆசிரியர்கள் உருவாக்கப்படுகிறார்களா? அவர்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறார்கள்? அவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இந்த மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கு உதவியாக இருக்கிறது? அந்த ஆசிரியரை குறித்த பகிர்வுகள் பல
4: கடந்த பகுதியிலேயே லைட்டா சொன்னேன். ஆசிரியர்கள் பெற்றோரோட உள்ள அந்த உறவு. ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு இதுக்கு ரொம்ப முக்கியமான, அந்த ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஊதியம் இல்லாத ஒரு ஒரு தன்னார்வ பணி. அதனால அவர்களை முதல்ல பாராட்டணும். இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களாக பணிசேர எல்லாரையும் முதல்ல பாராட்ட வேண்டியது நம்முடைய பாராட்டுக்குரியவர்கள். அப்புறமா என்னன்னா, மற்ற அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள் சொல்லும் போது முதல்ல வந்து இந்த மறைக்கல்வி பற்றிய புரிதல், இந்த மறைக்கல்வி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய ஆசிரியர்கள் சரியா பதில் சொல்றது இல்லை. அவங்க அந்த ஜபங்கள் கற்றுக் கொடுக்கறது அப்படி மேலோட்டமான பதில்களை நிறைய பேர் சொல்றது உண்டு. அது நம்பிக்கை பயிற்சிங்கிறது அந்த ஒரு பதில் அதிகமா வர்றது இல்லை, அவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு தெரியுங்கிறது ஒரு கேள்விக்குறி. நான் எல்லாரையும் சொல்லல, தெரிஞ்சவங்க கட்டாயம் இருப்பாங்க. ஆனா பொதுவாக இரண்டாவது அந்த மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது மறைக்கல்வி வந்து ஏதோ ஒரு உரையாற்றுறதல்ல, அது இந்த பருவத்துக்கு ஏற்ற அளவுல இந்த அளவுல உள்ள குழுக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப அவர்களுடைய அந்த மனநிலை அவங்களுடைய உளவியல் பயிற்சியும் கட்டாயம் தேவை. பொதுவாக அந்த மனித உளவியல் பயிற்சி ஓரளவுக்கு தெரிந்து கொள்வது, பள்ளிக்கூடத்துல படி உள்ள ஆசிரியர்கள்னா அவங்க ஏற்கனவே அவங்களுடைய ட்ரைனிங்ல உளவியல் படிச்சிருப்பாங்க. படிச்சாலும் இங்க திருப்பி வரும்போது அது ஒரு ரீஎன்போர்ஸ்மெண்டாக மாறும், மீண்டும் அதை செழுமைப்படுத்துறது மாதிரி இருக்கும். அது கட்டாயம் அவங்க யாருக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க போகிறார்களோ அவங்களுடைய உளவியல், முக்கியமா அவங்களுடைய அந்த ரிசெப்டிவ் கெப்பாசிட்டி, அதை உள்வாங்கக்கூடிய ஆற்றல். எடுத்துக்காட்டாக என்னன்னா, நமக்கு 12 வயசு வரைக்கும் நம்ம கருத்துரைகளை கேட்க முடியாது. அப்ப அப்ப மறையுறை எல்லாம் பண்ணும்போது 10 கருத்துரைகளாக இருந்தா சிறுவர்கள் ஒரு 5-6 நிமிஷம் ஆன உடனேயே அங்கே வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அடுத்தவங்களை விளையாட ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா மறைக்கல் பஸ் ஏதாவது கையில இருந்து எடுத்து விரிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. கவனிக்க முடியாது அவங்களால. அது உளவியல் இந்த ஜான் பியாஜிங்கிறவர் சொல்றாரு, அது வரைக்கும் 12 வயது வரைக்கும் வந்து கான்கிரீட் ஆபரேஷனல் திங்கிங், அவங்களுக்கு உருவகமாக ஏதாவது வேணும், கான்கிரீட்டா ஏதாவது வேணும், பொருளை வைத்துதான். பாடப்புஸ்தகங்கள்ல பார்த்தோம் எல்லாரும் படம் போட்டிருப்பாங்க, கணக்கு சொல்லி கொடுக்குறவங்க 4-4-8 சொல்ல மாட்டாங்க, இந்த 4 படம் இருக்குது, அவன் 4 பணம் இருக்குது, மொத்தம் எத்தனை தான் கேட்போம். அதாவது பொருட்களோட வயசு அவங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால அந்தந்த அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட சிறாருடைய மறைக்கல்விக்கு நிச்சயமாக அந்த அவங்களுடைய கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை வித்தியாசமா இருக்கணும். நிறைய அனுபவ ரீதியாக கதைகள், பிறகு பொருட்களை வைத்து மாடல்ஸ் அதெல்லாம் வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துறையை 20 நிமிஷத்துக்கு மேல கேட்கக்கூடிய பெரிய ஆட்களும் ரொம்ப குறைவு. ஆமா, பெரியவங்க கூட 20 நிமிஷத்துக்கு மேல கருத்துறையை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது கதையாட்டல சொன்னாதான், அல்லது நிகழ்ச்சியை சொன்னாதான், அல்லது அவங்கள்ட்ட ஒரு விடுகதை அல்லது ஒரு கேள்வி கேட்டாதான் அலர்ட் ஆகுறாங்க. அது வந்து இயல்பு, மனிதன் நம்ம இயல்பு. அதனால அந்த மறைக்கல்வி கற்றவர்களுடைய அந்த மனநிலை, அவங்களை எந்த அளவுக்கு அவங்களால உள்வாங்க முடியுங்கிறது அதை படித்துக் கொள்ள வேண்டும். 3வது முக்கியமான பயிற்சி என்னன்னா அந்த மெத்தடாலஜி, முறையியல். மெத்தடாலஜிங்கிறத விட மெத்தட்ஸ், மெத்தடாலஜிங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ். அது அவங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ், அதுக்கு பிள்ளை அந்த குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து மேல போக போக கொஞ்சம் கொஞ்சம் குறையலாம். விளையாட்டுகள், கதைகள், பாடல்கள், செயல்கள், பிறகு அவங்களுடைய இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ், குழு செயல்பாடுகள். ஆமா, அந்த விளையாட்டு வைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். விளையாட்டுகள் வந்து எல்லாமே கடைசியில போட்டியில முடியும், எந்த குரூப் முதல்ல வெற்றி பெறுது அப்படி சொன்னோம்னாலே அங்க எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால என்னன்னா நான் காம்படிட்டிவ், அதாவது போட்டி இல்லாத விளையாட்டுகள் நிறைய இருக்குது. ஆங்கிலத்தை நம்ம இணையதளத்துல தேடுறோம்னா போட்டி இல்லாத நான் காம்படிட்டிவ் கேம்ஸ் ஃபார் கிட்ஸ் போட்டோம்னா அதாவது 1000 கணக்குல வரும், அதாவது வின் வின் கேம்ஸ் ஒன்று கூட வரும். நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அது என்ன, எல்லாவற்றையும் எடுத்து நாம் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் நம்முடைய குழுவுக்கு ஏற்றபடி. அங்கதான் இந்த படைப்பாற்றல் வருது. ஒரு விளையாட்டை அப்படியே கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது, ஒரு கதையை அப்படியே கொண்டு நம்ம படிக்கிற கதையை அப்படியே சொல்ல முடியாது, அதை நம்முடைய கதையாக மாற்றி சொல்றது. இதுக்கு படைப்பாற்றல் அந்த பயிற்சி கொடுக்கணும். இந்த துணை கருவிகள் உருவாக்குறது, விளையாட்டுகள் உருவாக்குறது, இதன் மூலமாக ஒரு செய்தியை எப்படி நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கறதுங்கிற அந்த ஒரு பயிற்சி அவங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த 3 வகையான பயிற்சிகள் அதுக்கு பிறகு திருப்பியும் அந்த மறைக்கல்வி பற்றிய ரினீவல், அதாவது புத்தாக்க பயிற்சின்னு சொல்லுவாங்க, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் மறைக்கல்விக்கு முக்கியமா. அதுக்கு பிறகு இந்த கான்டென்ட்ஸ், கான்டென்ட்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு விவிலிய அறிவு தேவைப்படும், கொஞ்சம் இறையியல் அறிவு தேவைப்படும். அதன் பிறகு
3: சூழ்நிலைகள்
4: எல்லாமே அவங்க படிச்சிருக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய கான்டென்ட்டை அவங்க சரியா புரியக்கூடிய பயிற்சிகள். எங்களுடைய மறை மாவட்டத்தில எல்லாம் அந்த ஸ்கூல் தொடங்கும் போது, அவங்க புதிய மறைக்கல் வகுப்புகள் தொடங்கும் போது பாடத்திட்ட பயிற்சி வைப்பாங்க. எல்லா ஆசிரியர்களும் தான் அவங்க பாடங்கள், ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர் ஆறாம் வகுப்பு ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு அந்த ஆறாம் வகுப்புல உள்ள பாடங்களை எப்படி கற்றுக் கொடுக்கறதுங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வந்து ரொம்ப ஆழமாக கற்றுக் கொடுக்க முடியலன்னாலும் ஒரு அறிமுகம் போல செய்யலாம். இன்னும் அதை தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை வச்சோம்னா இன்னும் அதிகமாக பயன்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்து திறன் ஆய்வு செய்யறது எப்படி, நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறது இல்லை. திறனாய்வு ஒரு எக்ஸாம் வச்ச உடனே திறனாய்வு முடிஞ்சிருது, அது எக்ஸாம் அல்ல. திறனாய்வுங்கிறது வந்து நம்ம இந்த நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள் வழியாக அந்த குழந்தையுடைய அல்லது அந்த மாணவருடைய நம்பிக்கை தற்கடப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத பார்க்க, அதுவும் ஆசிரியர்கள் பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வகுப்புக்கு பிறகும் ஒரு திறனாய்வு நடத்தலாம், ஒரு அஞ்சாறு கேள்விகள் கேட்டு பிறகு அந்த ஆண்டு இறுதியில் ஒரு திறனாய்வு நடத்துறது. பிறகு தேர்வு எல்லாம் நம்ம வந்து கட்டாயம் தேவையானு தெரியல. மறைக்கல்வி எல்லாம் தேர்வுக்கான ஒரு பாடம் அல்ல.
3: அது ஒரு கண்டிப்பான ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்கோம். அதுவும் நம்ம கிறிஸ்தவ பள்ளிகளில் எல்லாத்துலயுமே மறைக்கல்வி, அடுத்து வந்து சமூக கல்வி, அதாவது மாரல் சயின்ஸ், கேட்டகிசம் அப்படின்னு ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. அதுல எக்ஸாம் அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் தே ஆர் ஃபுல்லி பாஸ், இல்லைன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஃபெயில். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல
4: அது ஒரு அகாடமிக் நெசசிட்டி, அதுக்கு அது வைக்கட்டும், ஆனா அதோட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றேன்.
3: ஓகே ஃபாதர், மிக்க நன்றி ஃபாதர். ஆசிரியர்களுடைய பங்களிப்பு பள்ளியில் மட்டுமல்ல, இந்த மறைக்கல்வி வகுப்பிலும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமையில ஒன் அவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு காரியங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியர் பெற்றிருந்தாதான் நல்ல முறையில அந்த மறைக்கல்வி வகுப்பை கொண்டு செல்ல முடியும் என்பதை மிக அழகாக அருமையாக தெளிவாக எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய பகிர்விற்கு நன்றி ஃபாதர். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.
4: இதுல இன்னொன்னு உண்டு, ஆசிரியர்களோட உள்ள அனுபவமும் மறைக்கல்வியாக்கும் அனுபவமாக இருக்க வேண்டும்.
3: இனிய இதயங்களே, மிக அழகாக ஆசிரியர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பயிற்சி எவ்வளவு முக்கியமானது என்பதை அருட்தந்தி அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சார்பாகவும் நான் அருட்தந்தி அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆக அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: வரலாற்று அறிவியலுக்கான திருத்தந்தையின் குழுவின் புதிய உறுப்பினர்களாக பேராசிரியர்கள் உம்பெர்டோ லோங்கோ, பிரான்சிஸ்கோ செசாரியோ மற்றும் அன்னா பிரான்ஸ்கா ஆகிய மூவரையும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நியமித்துள்ளார். வரலாற்று அறிவியலுக்கான திருத்தந்தையின் குழு திருத்தந்தை 12 பயஸ் அவர்களால் 1954 ஆண்டு நிறுவப்பட்டது. இதற்கு முன்னோடியாக திருத்தந்தை 13 லியோ அவர்கள் 1883 ஆண்டு ஆகஸ்ட் 18 நாள் வெளியிட்ட செப்பன் நியூமரோ கன்சிடரான்சே என்ற திரு தூதுமடல் வழியாக நிறுவிய வரலாற்று ஆய்வுகளுக்கான கர்தினால் குழுவின் மரபை இக்குழு தொடர்கிறது. திரு அவையின் ஆவண காப்பக மரபு, குறிப்பாக வத்திக்கான் ஆவண காப்பகங்கள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்துவது இக்குழுவின் பணியின் முக்கிய அம்சமாக இருந்து வருகிறது. திருத்தந்தையரின் பாதுகாப்பில் உள்ள ஆவண தொகுப்புகளை ஆய்வாளர்கள் அதிக அளவில் சிறந்த முறையில் அணுகுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் திருத்தந்தையர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. இக்குழுவின் தலைவராக இயேசு சபையைச் சேர்ந்த அருள் தந்தை மாரக் இங்க்லோட் அவர்கள் பணியாற்றி வருகிறார். பியரான்டோனியோ பியாத்தி அவர்கள் செயலராக பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: பல்வேறு துறவர சமூகங்கள் அவற்றின் அருள் கொடைகள் மற்றும் வரலாறுகள் ஒன்றிணைந்து செயல்படுவதன் அழகை எடுத்துரைத்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், இவை அனைத்தும் இணைந்து திரு அவையின் பணியையும் மறைபொருளையும் நமது உலகில் வெளிப்படுத்துகின்றன என்று கூறினார். அமெரிக்காவில் உள்ள பெண் துறவியரின் தலைமைத்துவ மாநாட்டின் 70 ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2026 ஆண்டுக்கான அதன் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கிய காணொலி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இன்றைய உலகில் கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சிகளாக திகழவும், தங்களின் ஒன்றிப்பை வலுப்படுத்தவும், பல்வேறு அருள் கொடைகளை ஏற்றுக்கொள்ளவும் இருபால் துறவியருக்கு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பல அருள் கொடைகள் ஒரே ஆவி ஒரே அழைப்பு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு பேசிய திருத்தந்தை, தங்களது சமூக வாழ்விலும் மறைபணியில் ஒத்துழைப்பிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை மேற்கொள்பவர்கள் ஒன்றிணைந்த திரு அவையின் வல்லுநர்களாக திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நற்செய்தி அறிவித்தல், கல்வி மற்றும் ஏழைகளுக்கான சேவை ஆகிய துறைகளில் துறவர சமூகங்கள் ஆட்சி வரும் பங்களிப்புகளுக்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் வழியாக அலட்சியம் மற்றும் இயலாமையின் உலகமயமாக்கலை எதிர்கொள்ள தங்களது அருட்கொடைகளை பயன்படுத்துமாறு அழைப்பு விடுத்தார்.
1: கொலம்பியாவின் காலி நகரில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் கட்டடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் தனது உடலால் பச்சிளம் மகனை பாதுகாத்த நிலையில் ஒரு தாயை மீட்பு பணியாளர்கள் கண்டெடுத்தனர். இந்த மீட்பு நிகழ்வு ஒரு மனித உயிரை கூட காப்பாற்ற ஒன்றிணைந்து செயல்படும் சமூகத்தின் வலிமையான அடையாளமாக அமைந்தது. மனித உயிரின் மதிப்பை மையமாக கொண்ட இந்த சிந்தனை கொலம்பியாவில் தனது பச்சிளம் குழந்தையை பாதுகாக்க ஒரு தாய் மேற்கொண்ட துணிச்சலான முயற்சியையும் சில நாடுகளில் கருக்கலைப்புக்கு அதிகரித்து வரும் சட்ட அங்கீகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. இதற்கு மாறாக சில நாடுகளில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருக்கலைப்பு சட்ட மாற்றங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அமெரிக்காவின் மாசசூசட்ஸ் மாநிலத்தில் புதிய சட்டம் கர்ப்பத்தை தன்னிச்சையாக முடிப்பதற்கான முந்தைய 24 வார கால வரம்பை நீக்கி மருத்துவர்களுக்கு அதிக முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. மேலும் பல நாடுகளில் கருக்கலைப்புக்கான சட்டப்பூர்வ அணுகல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கருக்கலைப்பு பெரும்பாலும் தனிப்பட்ட தேர்வு மற்றும் பராமரிப்பு என முன்வைக்கப்பட்டாலும் சிக்கலான கர்ப்ப நிலைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு உளவியல், பொருளாதார, சமூக மற்றும் ஆன்மீக ஆதரவு உள்ளிட்ட உண்மையான மாற்று வழிகள் வழங்கப்பட வேண்டும் என இந்த சிந்தனை வலியுறுத்துகிறது.
2: வணிக ரீதியிலான ஆழ்கடல் சுரங்க தொழிலில் ஆர்வம் அதிகரித்து வருவதால் அரசுகள், விஞ்ஞானிகள் மற்றும் நிறுவனங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என பசிபிக் ஆயர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பசிபிக் ஆயர் பேரவை ஆகஸ்ட் 10 திங்களன்று வெளியிடப்பட்ட ஒரு மேய்ப்பு பணி அறிக்கையில், ஆழ்கடல் என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு என்றும், அதன் பல்லுயிர் தன்மை, சூழலியல் உறவுகள் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை குறித்து பல ஐயங்கள் நிலவி வருவதாகவும் எச்சரித்துள்ளது. கடுமையான அல்லது மீள முடியாத தீங்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கும்போது முழுமையான அறிவியல் சான்றுகள் இல்லை என்பதை ஒரு காரணமாக பயன்படுத்தி முறையான அக்கறையின்றி செயல்படக்கூடாது எனவும் ஆயர்கள் வலியுறுத்தினர். மேலும் இதுகுறித்து முடிவெடுப்பவர்கள் விவேகம், வெளிப்படைத்தன்மை, பணிவு மற்றும் பொதுநலன் குறித்த அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். திரு அவை அறிவியல் ஆராய்ச்சியையோ அல்லது பொறுப்பான பொருளாதார வளர்ச்சியையோ எதிர்க்கவில்லை என்பதை தெளிவுபடுத்திய ஆயர்கள், மாறாக தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது மனித மாண்பை மதிக்க வேண்டும், படைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் மற்றும் பொதுநலனை மேம்படுத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளனர்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
2: ஆகஸ்ட் 14, புனித மேக்சிமிலியான் கோல்ஃபே. போலந்து நாட்டில் வாழ்ந்த ஜூலியன் மரியா கோல்ஃபே பெற்றோருக்கு கிபி 1894 ஜனவரி மாதம் 8 பிறந்தார் மேக்சிமிலியான் கோல்ஃபே. ரெய்மன் என்ற இயற்பெயரினை கொண்ட இவர் சிறுவயது முதல் கீழ்ப்படிதலோடும் இறைபக்தியோடும் வளர்ந்தார். தனி அறையில் ஜெபித்துக் கொண்டிருந்த மேக்சிமிலியானுக்கு காட்சியளித்த புனித மரியன்னை வெண்மை மற்றும் சிவப்பு நிறத்திலான இரண்டு கிரீடங்களை காண்பித்து, வெண்மையான நிறம் தூய்மையான வாழ்வினையும் சிவப்பு நிறம் மறைசாட்சிக்குரிய வாழ்வினையும் குறிப்பதாக கூறி, எது உமக்கு வேண்டும் என்று கேட்க, மேக்சிமிலியான் இரண்டையும் எனக்கு தாருங்கள் என்று தாழ்ச்சியோடு கூறினார். தனது வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மேக்சிமிலியான் பிரான்சிஸ்கன் துறவர சபையில் சேர்ந்து கிபி 1911 தனது முதல் வார்த்தை பாட்டினை கொடுத்தார். கிபி 1914 குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் ஏழை மக்களிடம் அன்போடு இருந்து அவர்கள் வாழ்வு முன்னேறுவதற்கு உதவிகள் செய்தார். கிபி 1939 ஹிட்லரின் படை வீரர்களால் கைது செய்யப்பட்ட மேக்சிமிலியான் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு ஆட்பட்டார். சிறையில் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒப்புரவு அருட்சாதனம் வழங்கி தன்னோடு சிறையில் இருந்தவர்களுக்காக ஜெபித்த அருட்தந்தை மேக்சிமிலியான் கிபி 1941 ஆகஸ்ட் 14 நாள் விச ஊசியின் மூலம் கொலை செய்யப்பட்டார். மரியனையிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் விசுவாசத்தோடு இருந்து மக்களின் பாவங்களுக்காக ஜெபித்து வாழ்ந்த அருட்தந்தை மேக்சிமிலியானை திருத்தந்தை 2 ஜான்பால் 1982 அக்டோபர் மாதம் 10 புனிதராக உயர்த்தி போதை மருந்துக்கு அடிமையானவர்களுக்கு பாதுகாவலராக அறிவித்தார். புனித மேக்சிமிலியான் திருவிழாவினை கொண்டாடுகிற நாம் போதைக்கு அடிமையானவர்கள் விடுதலை பெற்று நல்வாழ்வினை வாழ்வதற்காக ஆண்டவர் இயேசுவிடம் ஜெபிப்போம்.
1: நேர்காணல்.
3: இனிய இதே எங்களுக்கு அன்பின் வணக்கம். நான் உங்கள் அரட் சகோதரி பிரைடா. கடந்த பகுதியிலே மறைக்கல்வி வகுப்பிற்கு பெற்றோர்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி நல்ல கருத்துக்களை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து இதை குறித்த கருத்துக்களை வழங்க அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியில இருக்கிறார். அருட்தந்தை அவர்களை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். கடந்த பகுதியில வந்து பெற்றோர்களுடைய பங்களிப்பு எவ்வளவு முக்கியம் என்பதை பற்றி மிக அழகாக கற்றுக் கொடுத்தீர்கள். இந்த பகுதியிலே நான் தெரிந்து கொள்ளவும் இன்னும் நம்முடைய மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை பெறுவதற்காக கேள்வியாக நான் நினைப்பது, ஆசிரியர்களுடைய பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும்? இந்த மறைக்கேள்விக்கென ஆசிரியர்கள் உருவாக்கப்படுகிறார்களா? அவர்கள் எப்படி தயாரிக்கப்படுகிறார்கள்? அவர்களுடைய பங்களிப்பு எந்த அளவிற்கு இந்த மறைக்கல்வி மாணவ மாணவியருக்கு உதவியாக இருக்கிறது? அந்த ஆசிரியர்களை குறித்த பகிர்வுகள் பல
4: கடந்த பகுதியிலேயே லைட்டா சொன்னேன். ஆசிரியர்கள் பெற்றோரோட உள்ள அந்த உறவு. ஆசிரியர்கள் என்பவர்கள் ஒரு இதுக்கு ரொம்ப முக்கியமான, ஏற்கனவே சொன்னது மாதிரி இது ஊதியம் இல்லாத ஒரு ஒரு ஒரு தன்னார்வ பணி. அதனால அவர்களை முதல்ல பாராட்டணும். இந்த மறைக்கல்வி ஆசிரியர்களாக பணி செய்ற எல்லாரையும் முதல்ல பாராட்ட வேண்டியது நம்முடைய பாராட்டுக்குரியவர்கள். அப்புறமா என்னன்னா மற்ற அவங்களுக்கு தேவையான பயிற்சிகள்னு சொல்லும் போது முதல்ல வந்து இந்த மறைக்கல்வி பற்றிய புரிதல். இந்த மறைக்கல்வி என்றால் என்ன அப்படின்னு கேட்டா நிறைய ஆசிரியர்கள் சரியா பதில் சொல்றது இல்லை. அவங்க அந்த ஜபங்கள் கற்றுக் கொடுக்கறது அப்படி மேலோட்டமான பதில்களை நிறைய பேர் சொல்றது உண்டு. அது நம்பிக்கை பயிற்சிங்கிறது அந்த ஒரு பதில் அதிகமா வர்றது இல்லை. அவங்களுக்கும் அது எந்த அளவுக்கு தெரியுங்கிறது ஒரு கேள்விக்குறி. நான் எல்லாரையும் சொல்லல, தெரிஞ்சவங்க கட்டாயம் இருப்பாங்க. ஆனா பொதுவாக இரண்டாவது அந்த மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது மறைக்கல்வி வந்து ஏதோ ஒரு உரையாற்றுறது அல்ல, அது இந்த பருவத்துக்கு ஏற்ற அளவுல அந்த அளவுல உள்ள குழுக்களுக்கு கற்றுக் கொடுக்கறது. அப்ப அவர்களுடைய அந்த மனநிலை அவங்களுடைய உளவியல் பயிற்சியும் கட்டாயம் தேவை. பொதுவாக அந்த மனித உளவியல் பயிற்சி ஓரளவுக்கு தெரிந்து கொள்வது. பள்ளிக்கூடத்துல படி உள்ள ஆசிரியர்கள்னா அவங்க ஏற்கனவே அவங்களுடைய ட்ரைனிங்ல உளவியல் படிச்சிருப்பாங்க. படிச்சாலும் இங்க திருப்பி வரும்போது அது ஒரு ரீஎன்போர்ஸ்மெண்டாக மாறும். மீண்டும் அதை செழுமைப்படுத்துறது மாதிரி இருக்கும். அது கட்டாயம் அவங்க யாருக்கு மறைக்கல்வி கற்றுக் கொடுக்க போகிறார்களோ அவங்களுடைய உளவியல், முக்கியமா அவங்களுடைய அந்த ரிசெப்டிவ் கெப்பாசிட்டி, அதை உள்வாங்கக்கூடிய ஆற்றல். எடுத்துக்காட்டாக என்னன்னா நமக்கு 12 வயசு வரைக்கும் நம்ம கருத்துரைகளை கேட்க முடியாது. அப்ப அப்ப மறையுறையெல்லாம் பண்ணும்போது 10 கருத்துரைகளாக இருந்தா சிறுவர்கள் ஒரு 5-6 நிமிஷம் ஆன உடனேயே அங்கேயும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிப்பாங்க, அடுத்தவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா மறைக்கல் பஸ் ஏதாவது கையில இருந்தால் அதை எடுத்து விடிச்சு பார்க்க ஆரம்பிப்பாங்க. கவனிக்க முடியாது அவங்களால. அது உலகியல் இந்த ஜான் பியாஜிங்கிறவர் சொல்றாரு, அது வரைக்கும் 12 வயது வரைக்கும் வந்து கான்கிரீட் ஆப்ரேஷனல் திங்கிங், அவங்களுக்கு உருவகமாக ஏதாவது வேணும், கான்கிரீட்டா ஏதாவது வேணும், பொருளை வைத்துதான். பாட புத்தகங்கள்ல பார்த்தோன்னா எல்லாரும் படம் போட்டிருப்பாங்க. கணக்கு சொல்லி கொடுக்குறவங்க 4-8 சொல்ல மாட்டாங்க, என்கிட்ட 4 படம் இருக்குது, அவன்கிட்ட 4 பணம் இருக்குது, மொத்தம் எத்தனை தான் கேட்போம். அதாவது பொருட்களோட வயசு அவங்க புரிந்து கொள்ள முடியும். அதனால அந்தந்த அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட சிறாருடைய மறைக்கல்விக்கு நிச்சயமாக அந்த அவங்களுடைய கற்றுக் கொடுக்கக்கூடிய முறை வித்தியாசமா இருக்கணும். நிறைய அனுபவ ரீதியாக கதைகள், பிறகு பொருட்களை வைத்து மாடல்ஸ் அதெல்லாம் வைத்து கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கும். அதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமாக கருத்துறையை 20 நிமிஷத்துக்கு மேல கேட்கக்கூடிய பெரிய ஆட்களும் ரொம்ப குறைவு. ஆமா, பெரியவங்க கூட 20 நிமிஷத்துக்கு மேல கருத்துறையை கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஏதாவது கதையாட்டல சொன்னாதான், அல்லது நிகழ்ச்சியை சொன்னாதான், அல்லது அவங்கள்ட்ட ஒரு விடுகதை அல்லது ஒரு கேள்வி கேட்டாதான் அலர்ட் ஆகுறாங்க. அது வந்து இயல்பு, மனித நம்ம இயல்பு. அதனால அந்த மறைக்கல்வி கற்றவர்களுடைய அந்த மனநிலை அவங்களை எந்த அளவுக்கு அவங்களால உள்வாங்க முடியுங்கிறது அதை படித்துக் கொள்ள வேண்டும். 3வது முக்கியமான பயிற்சி என்னன்னா அந்த மெத்தடாலஜி, முறையியல். மெத்தடாலஜிங்கிறது விட மெத்தட்ஸ், மெத்தடாலஜிங்கிறது வந்து அது ஒரு பெரிய ஒரு சயின்ஸ். அது அவங்களுக்கு என்னென்ன மெத்தட்ஸ், என்னென்ன மெத்தட்ஸ், அதுக்கு பிள்ளை அந்த குழந்தைகளுக்கு அந்த சின்ன வயசுல இருந்து மேல போக போக கொஞ்சம் கொஞ்சம் குறையலாம். விளையாட்டுகள், கதைகள், பாடல்கள், செயல்கள், பிறகு அவங்களுடைய இந்த குரூப் ஆக்டிவிட்டிஸ், குழு செயல்பாடுகள். ஆமா, அந்த விளையாட்டு வைக்கும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். விளையாட்டுகள் வந்து எல்லாமே கடைசியில போட்டியில முடியும், எந்த குரூப் முதல்ல வெற்றி பெறுது அப்படி சொன்னோம்னாலே அங்க எல்லாமே அடிபட்டு போயிடும். அதனால என்னன்னா நான் காம்படிட்டிவ், அதாவது போட்டி இல்லாத விளையாட்டுகள் நிறைய இருக்குது. ஆங்கிலத்தை நம்ம இணையதளத்துல தேடணும்னா போட்டி இல்லாத நான் காம்படிட்டிவ் கேம்ஸ் ஃபார் கிட்ஸ் போட்டோம்னா க்ரோ, அதாவது 1000 கணக்குல வரும். அதாவது வின் வின் கேம்ஸ் ஒன்று கூட வரும். நிறைய விளையாட்டுகள் இருக்குது. அது என்ன, எல்லாவற்றையும் எடுத்து நாம் வந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும் நம்முடைய குழுவுக்கு ஏற்றபடி. அங்கதான் இந்த படைப்பாற்றல் வருது. ஒரு விளையாட்டை அப்படியே கொண்டு நம்ம பிள்ளைகளுக்கு சொல்ல முடியாது, ஒரு கதையை அப்படியே கொண்டு நம்ம படிக்கிற கதையை அப்படியே சொல்ல முடியாது, அதை நம்முடைய கதையாக மாற்றி சொல்றது. இதுக்கு படைப்பாற்றல் அந்த பயிற்சி கொடுக்கணும். இந்த துணை கருவிகள் உருவாக்குறது, விளையாட்டுகள் உருவாக்குறது, இதன் மூலமாக ஒரு செய்தியை எப்படி நம்முடைய மாணவர்களுக்கு கொடுக்கறதுங்கிற அந்த ஒரு பயிற்சி அவங்களுக்கு கட்டாயம் தேவை. இந்த 3 வகையான பயிற்சிகள் அதுக்கு பிறகு திருப்பியும் அந்த மறைக்கல்வி பற்றிய ரினீவல், அதாவது புத்தாக்க பயிற்சின்னு சொல்லுவாங்க, அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்க வேண்டும் மறைக்கல்விக்கு முக்கியமா. அதுக்கு பிறகு இந்த கான்டென்ட்ஸ், கான்டென்ட்ஸ் சொல்லும் போது அவங்களுக்கு விவிலிய அறிவு தேவைப்படும், கொஞ்சம் இறையியல் அறிவும் தேவைப்படும். அதன் பிறகு
3: சூழ்நிலைகள்
4: எல்லாமே அவங்க படிச்சிருக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அந்த அவங்களுக்கு கொடுத்துருக்கூடிய கான்டென்ட்டை அவங்க சரியா புரியக்கூடிய பயிற்சிகள். எங்களுடைய மறை மாவட்டத்தில எல்லாம் அந்த ஸ்கூல் தொடங்கும் போது, அவங்க புதிய மறைக்கல் வகுப்புகள் தொடங்கும் போது பாடத்திட்ட பயிற்சி வைப்பாங்க. எல்லா ஆசிரியர்கள் இருந்து அவங்க பாடங்கள், ஒவ்வொரு வகுப்பு ஆசிரியர் ஆறாம் வகுப்பு ஆசிரியர்கள் எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அவங்களுக்கு அந்த ஆறாம் வகுப்புல உள்ள பாடங்களை எப்படி கற்றுக் கொடுக்கறதுங்கிறது சொல்லிக் கொடுப்பாங்க. அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல வந்து ரொம்ப ஆழமாக கற்றுக் கொடுக்க முடியலன்னாலும் ஒரு அறிமுகம் போல செய்யலாம். இன்னும் அதை தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை வச்சோம்னா இன்னும் அதிகமாக பயன்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு அடுத்து திறன் ஆய்வு செய்யறது எப்படி, நம்ம அதை பற்றி ரொம்ப கவலைப்படுறது இல்லை. திறனாய்வு ஒரு எக்ஸாம் வச்ச உடனே திறனாய்வு முடிஞ்சிருது, அது எக்ஸாம் அல்ல. திறனாய்வுங்கிறது வந்து நம்ம இந்த நம்ம கற்றுக் கொடுத்த பாடங்கள் வழியாக அந்த குழந்தையுடைய அல்லது அந்த மாணவருடைய நம்பிக்கை தற்கடப்பு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குங்கிறத பார்க்க, அதுவும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு வகுப்புக்கு பிறகு ஒரு திறனாய்வு நடத்தலாம், ஒரு அஞ்சாறு கேள்விகள் கேட்டு பிறகு அந்த ஆண்டு இறுதியில் ஒரு திறனாய்வு நடத்துறது. பிறகு தேர்வு எல்லாம் நம்ம வந்து கட்டாய தேவையானு தெரியல, மறைக்கல்வி எல்லாம் தேர்வுக்கான ஒரு பாடம் அல்ல.
3: பட் ஸ்கூல்ல எல்லாம் அது ஒரு கண்டிப்பான ஒரு சப்ஜெக்டா வச்சிருக்கோம். அதுவும் நம்ம கிறிஸ்தவ பள்ளிகளில் எல்லாத்துலயுமே மறைக்கல்வி, அடுத்து வந்து சமூக கல்வி, அதாவது மாரல் சயின்ஸ், கேட்டகிசம் அப்படின்னு ரெண்டு குரூப் இருக்கிறாங்க. அதுல எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல பாஸ் ஆனாதான் தே ஆர் ஃபுல்லி பாஸ், இல்லைன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அவங்க ஃபெயில். அப்படி இருக்க சிச்சுவேஷன்ல
4: அது ஒரு அகாடமிக் நெசசிட்டி, அதுக்கு அது வைக்கட்டும், ஆனா அதோட நிறுத்தக்கூடாதுன்னு சொல்றேன்.
3: ஓகே ஃபாதர், மிக்க நன்றி ஃபாதர். ஆசிரியர்களுடைய பங்களிப்பு பள்ளியில் மட்டுமல்ல, இந்த மறைக்கல்வி வகுப்பிலும் குறிப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமையில ஒன் அவர் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்றதுக்கு இவ்வளவு காரியங்கள் எல்லாம் ஒரு ஆசிரியர் பெற்றிருந்தாதான் நல்ல முறையில அந்த மறைக்கல்வி வகுப்பை கொண்டு செல்ல முடியும் என்பதை மிக அழகாக அருமையாக தெளிவாக எங்களோட பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுடைய பகிர்விற்கு நன்றி ஃபாதர். மீண்டும் உங்களை நான் சந்திக்கிறேன்.
4: இன்னொன்னு உண்டு, ஆசிரியர்களோட உள்ள அனுபவமும் மறைக்கல்வியாக்கும் அனுபவமாக இருக்க வேண்டும்.
3: இனிய இதயங்களே, மிக அழகாக ஆசிரியர்களுடைய பங்களிப்பு, அவர்களுடைய பயிற்சி எவ்வளவு முக்கியமானது என்பதை அருட்தந்தை அவர்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் சார்பாகவும் நான் அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஆக அடுத்த நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. நன்றி.

0: செய்திகள்.
1: வரலாற்று அறிவியலுக்கான திருத்தந்தையின் குழுவின் புதிய உறுப்பினர்களாக பேராசிரியர்கள் உம்பெண்டோ லோங்கோ, பிரான்சிஸ்கோ செசாரியோ மற்றும் அன்னா பிரான்ஸ்கா ஆகிய மூவரையும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் நியமித்துள்ளார். வரலாற்று அறிவியலுக்கான திருத்தந்தையின் குழு திருத்தந்தை 12 பயஸ் அவர்களால் 1954 ஆண்டு நிறுவப்பட்டது. இதற்கு முன்னோடியாக திருத்தந்தை 13 லியோ அவர்கள் 1883 ஆண்டு ஆகஸ்ட் 18 நாள் வெளியிட்ட செப்பன் நியூமரோ கன்சிடரான்சு என்ற திரு தூதுமடல் வழியாக நிறுவிய வரலாற்று ஆய்வுகளுக்கான கர்தினால் குழுவின் மரபை இக்குழு தொடர்கிறது. திரு அவையின் ஆவண காப்பக மரபு, குறிப்பாக வத்திக்கான் ஆவண காப்பகங்கள் மீது தொடர்ந்து கவனம் செலுத்துவது இக்குழுவின் பணியின் முக்கிய அம்சமாக இருந்து வருகிறது. திருத்தந்தையரின் பாதுகாப்பில் உள்ள ஆவண தொகுப்புகளை ஆய்வாளர்கள் அதிக அளவில் சிறந்த முறையில் அணுகுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் திருத்தந்தையர்களிடம் முன்வைக்கப்பட்டுள்ளன. இக்குழுவின் தலைவராக இயேசு சபையைச் சேர்ந்த அருள் தந்தை மாரக் இங்கிலோட் அவர்கள் பணியாற்றி வருகிறார். பியரான்டோனியோ பியாத்தி அவர்கள் செயலராக பணியாற்றுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.
2: பல்வேறு துறவர சமூகங்கள் அவற்றின் அருள் கொடைகள் மற்றும் வரலாறுகள் ஒன்றிணைந்து செயல்படுவதன் அழகை எடுத்துரைத்த திருத்தந்தை 14 லியோ அவர்கள், இவை அனைத்தும் இணைந்து திரு அவையின் பணியையும் மறைபொருளையும் நமது உலகில் வெளிப்படுத்துகின்றன என்று கூறினார். அமெரிக்காவில் உள்ள பெண் துறவியரின் தலைமைத்துவ மாநாட்டின் 70 ஆண்டு நிறைவை முன்னிட்டு 2026 ஆண்டுக்கான அதன் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு வழங்கிய காணொலி செய்தியில் இவ்வாறு திருத்தந்தை கூறினார். இன்றைய உலகில் கிறிஸ்துவின் அன்புக்கு சாட்சிகளாக திகழவும், தங்களின் ஒன்றிப்பை வலுப்படுத்தவும், பல்வேறு அருள் கொடைகளை ஏற்றுக்கொள்ளவும் இருபால் துறவியருக்கு திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார். மேலும் பல அருள் கொடைகள் ஒரே ஆவி ஒரே அழைப்பு என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு பேசிய திருத்தந்தை, தங்களது சமூக வாழ்விலும் மறைபணியில் ஒத்துழைப்பிலும் அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வை மேற்கொள்பவர்கள் ஒன்றிணைந்த திரு அவையின் வல்லுநர்களாக திகழ வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். நற்செய்தி அறிவித்தல், கல்வி மற்றும் ஏழைகளுக்கான சேவை ஆகிய துறைகளில் துறவர சமூகங்கள் ஆட்சி வரும் பங்களிப்புகளுக்கு நன்றி தெரிவித்த திருத்தந்தை, கிறிஸ்துவின் அன்பும் இரக்கமும் வழியாக அலட்சியம் மற்றும் இயலாமையின் உலகமயமாக்கலை எதிர்கொள்ள தங்களது அருட்கொடைகளை பயன்படுத்துமாறு அழைப்பு விடுத்தார்.
1: கொலம்பியாவின் காலி நகரில் 7.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கத்தால் கட்டடம் இடிந்து விழுந்தது. இடிபாடுகளுக்குள் தனது உடலால் பச்சிளம் மகனை பாதுகாத்த நிலையில் ஒரு தாயை மீட்பு பணியாளர்கள் கண்டெடுத்தனர். இந்த மீட்பு நிகழ்வு ஒரு மனித உயிரை கூட காப்பாற்ற ஒன்றிணைந்து செயல்படும் சமூகத்தின் வலிமையான அடையாளமாக அமைந்தது. மனித உயிரின் மதிப்பை மையமாக கொண்ட இந்த சிந்தனை கொலம்பியாவில் தனது பச்சிளம் குழந்தையை பாதுகாக்க ஒரு தாய் மேற்கொண்ட துணிச்சலான முயற்சியையும் சில நாடுகளில் கருக்கலைப்புக்கு அதிகரித்து வரும் சட்ட அங்கீகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்கிறது. இதற்கு மாறாக சில நாடுகளில் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட கருக்கலைப்பு சட்ட மாற்றங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன. அமெரிக்காவின் மாசசூசெட்ஸ் மாநிலத்தில் புதிய சட்டம் கற்பத்தை தன்னிச்சையாக முடிப்பதற்கான முந்தைய 24 வார கால வரம்பை நீக்கி மருத்துவர்களுக்கு அதிக முடிவெடுக்கும் அதிகாரத்தை வழங்குகிறது. மேலும் பல நாடுகளில் கருக்கலைப்புக்கான சட்டப்பூர்வ அணுகல் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. கருக்கலைப்பு பெரும்பாலும் தனிப்பட்ட தேர்வு மற்றும் பராமரிப்பு என முன்வைக்கப்பட்டாலும் சிக்கலான கற்ப நிலைகளை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு உளவியல், பொருளாதார, சமூக மற்றும் ஆன்மீக ஆதரவு உள்ளிட்ட உண்மையான மாற்று வழிகள் வழங்கப்பட வேண்டும் என இந்த சிந்தனை வலியுறுத்துகிறது.
2: வணிக ரீதியிலான ஆழ்கடல் சுரங்க தொழிலில் ஆர்வம் அதிகரித்து வருவதால் அரசுகள், விஞ்ஞானிகள் மற்றும் நிறுவனங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என பசிபிக் ஆயர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பசிபிக் ஆயர் பேரவை ஆகஸ்ட் 10 திங்களன்று வெளியிடப்பட்ட ஒரு மெய்ப்பு பணி அறிக்கையில், ஆழ்கடல் என்பது இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ஒரு சுற்றுச்சூழல் அமைப்பு என்றும், அதன் பல்லுயிர் தன்மை, சூழலியல் உறவுகள் மற்றும் நீண்டகால நிலைத்தன்மை குறித்து பல ஐயங்கள் நிலவி வருவதாகவும் எச்சரித்துள்ளது. கடுமையான அல்லது மீள முடியாத தீங்கு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்கும்போது முழுமையான அறிவியல் சான்றுகள் இல்லை என்பதை ஒரு காரணமாக பயன்படுத்தி முறையான அக்கறையின்றி செயல்படக்கூடாது எனவும் ஆயர்கள் வலியுறுத்தினர். மேலும் இதுகுறித்து முடிவெடுப்பவர்கள் விவேகம், வெளிப்படைத்தன்மை, பணிவு மற்றும் பொதுநலன் குறித்த அக்கறையுடன் செயல்பட வேண்டும் என்றும் அவர்கள் அழைப்பு விடுத்தனர். திரு அவை அறிவியல் ஆராய்ச்சியையோ அல்லது பொறுப்பான பொருளாதார வளர்ச்சியையோ எதிர்க்கவில்லை என்பதை தெளிவுபடுத்திய ஆயர்கள், மாறாக தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது மனிதமான்மை மதிக்க வேண்டும், படைப்பின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க வேண்டும் மற்றும் பொதுநலனை மேம்படுத்த வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளனர்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.